0: கல் சுத்தே புஷாரு எந்தென்ட்டோ ராவு புலேனி பப்புஷாரு
1: போஷி கொங்கடி மா கட்டு பொட்டு எத்தைதே கட்டைதரி சூஸ்குந்தம் பட்டு அம்மலி கட்கா மாதிராசா புடகா பூட்ட பூட்ட மாக்கே தசரா
2: மேஞ்சா
1: தும்பான் தோஸ்